பாண்ட ரக்கிய கிச்சர் தாய் நீர ஹரிதா மேலன் சக்கன ரஹ கை வாசாயா தல் கோரா சே நிமானியா